0: சரி சிறந்த யோசனைதான், நல்லதொரு பெரிய சிந்தனைதான்.
1: எப்ப மடையா இன்னும் மலையா, நாளை கிளம்பு போல அலம்பு, நோக்கி கட்டிகள் புத்தி கட்டிய போரின் சாரி, நன்றி நீட்டிச்சு சீறி பயணம்ல.

எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய சொந்தமாக்கி போட்டி கொண்டு வந்தாட்டு திகழ் தூக்கி குத்திய போரின் சாரே நாடு நிச்சு தீர்ப்பான.